0: அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், வாங்க. சிட் அவுட்ல டேபிளில் காஃபி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்க, அங்க இருந்து காஃபி சாப்பிடலாம். காஃபி சாப்பிடுமா?
1: அல்ல, தனலட்சுமி காபி குடிக்கணும்ல.
0: ஓ, நான் அப்புறமா
1: சாப்பிடுறேன். ஒன்னு சொல்லிச்சோட்டே.
0: சொல்லண்ணா.
1: பாட்டியம் எந்தனா இங்கே விஷமிக்கிறது? கரையினோடு கண்டப்போ வல்லாத்த விஷமம்.
0: அது வந்து ஒரு பழைய பெரிய கதை, சொல்ல வந்தா கொஞ்சம் டைம் ஆகும் அண்ணா.
1: ஆ மடத்தின் பூமுகத்தில் நின்னும் தனலட்சுமி என்ன கொண்டு போயது அனந்தராமൻ സാറിന്റെ இனியும் ஞான அறியாத கதகளட ஆழங்களிலேக்கான. அதில் ஆ நாட்டில் வலிய ஒரு அச்சுக்கப்பியொக்க நடத்தி ஆ நாடாகையும் பலகாரங்களும் உண்டாக்கி விட்டு போந்திருந்த ஒரு குடும்பம். அதில் ஒரு அங்கமாக முத்துலட்சுமியுடையும் அவிடத்தை தான் ஏற்றவும் வலிய தனிய குடும்பாங்கமாக அனந்தன் சாருடையும் பவித்திரமாக பிரணயகதையுடைய அகத்தலங்களிலேக்கான. இதை தொடர்ந்து அனந்தராமன் சார் தன் மட்டத்தில் உண்டாய ஆபத்து சக்தமான எதிர்ப்பொக்கை இல்லாதையாக்கி சார் தன் திருமணத்தினாய் காத்திருந்து ஒப்பம் ஆ ரதோத்சவ நாள்களில் தான் நோற்ற பிரணயம் போடுனதும் காத்து முத்துலட்சுமி அக்கனும் காத்திருந்து. பட்சே ஆ கல்யாணம் நடந்தில்ல, முத்துலட்சுமி அக்கன் மரணப்பட்டு.
0: அன்னைக்கு அனந்தப்பா கல்கட்டாயிலிருந்து படிப்பு முடிச்சு பெரிய வேலையும் கிடைச்சு வந்த நாளாகும். அன்னைக்கு லாச்சி அக்காவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஓடியும் நடந்தும் ஆத்தலையாக பேசியும் சிரிச்சும் லாச்சி அக்கா அங்க எல்லாம் சுத்திட்டு இருந்தா. அனந்தப்பா வரும்போது கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பண்ற அவசரத்தில் இருந்தாள் அக்கா. அப்பதான் அது நடந்தது. பாட்டியோட கையில இருந்து நெய்க்குடம் விழுந்து நீ எல்லாம் கீழே கொட்டுடுச்சு. நெய் கொஞ்சம் அதிகமா இருந்தது.
2: ஐயோ, நெய் எல்லாம் தூவி போட்டாளே. தனா, ஓ தனா, தனலட்சுமி.
3: தனா ஸ்கூலி போயிட்டாங்க பாட்டி.
2: ஓ சரி சரி, நான் மறந்து போச்சடி. லாச்சி, கொஞ்சம் நெய் கீழே வீந்துருச்சு, கொஞ்சம் பார்த்து தான் வரணுன்ட்டியா?
3: சரி பாட்டி.
2: அனந்தம் வந்துட்டேன்னு தோணுது, தோ அவனை பார்த்து வரேன். முத்து, சாம்பார் வரவே கொட்டி இடலி ஒரு 5 நிமிஷம் கழிஞ்ச கீழே இறக்கி வச்சுட்டு நீ வாட்டியா? வாட்டில நெய் நல்ல சூடாகி வரான் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். நான் வந்தது அப்புறம் அதிலேக்கே பூந்திய போடலாம். கேட்டியா?
3: ஆ பாட்டி.
2: சுபு, டா சுபு.
4: ஆ பாட்டி.
2: இங்க நடக்கும்போது பார்த்து போனட்டியா? நெய்ய கீழே விழுந்திருக்க.
4: சரி பாட்டி.
2: அனந்தா. கண்ணா.
5: ஆ பாட்டி.
2: என் ராசா. கண்ணா, எத்தனை நாளாச்சுடா உன்னை பார்த்துட்டு.
5: ஆ பாட்டி.
2: லட்சுமி, உன்னை பற்றி தான் ஒரே பேச்சுடா. வந்து பயணம் எல்லாம் நல்லா இருந்ததா?
5: ஆமா பாட்டி, இந்த காலையில ட்ரெயின்ல தான் வந்தேன்.
2: பெரிய படிப்பு எல்லாம் இங்க முடிச்சு வேலையும் கிடைச்சிட்டு லட்சுமி சொன்னது.
5: எல்லாம் கடவுளுடையும் பெரியவருடையும் உங்களுடையும் ஆசீர்வாதம் தானே?
2: எல்லாம் நிஜம். எப்பவுமே அவர் உன் கூட இருக்கடா ராசா. லட்சுமி, முத்து, அனந்தன் ஒரு ஸ்ட்ராங் காஃபி போட்டு கொண்டு வா. சக்கரை கொஞ்சம் போதண்டியா?
3: சரி பாட்டி, இதோ வர்றேன்.
2: அனந்தா. கண்ணா, ஒன்னு சொல்லட்டுமா?
5: சொல்லு பாட்டி.
2: முன்பு சொன்னது தானே, ஆனாலும் ஒரு வாட்டி கூடி, தாயில்லாத வளர்ந்த பொண்ணு என் லாச்சி, உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயத்திலே நிஜமான சம்மதம் தானே? சொல்லடா கண்ணா.
5: என்ன பாட்டி, இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணா? அப்படி ஒன்னும் சொல்லக்கூடாது. ஒன்னு மட்டும்தான் சொல்றது, லட்சுமி என் பொண்ணுதா, போதுமா?
2: போடா, போதும், அது போதும், அது மட்டும் தான் போதும். என் லாச்சி ரொம்ப கொடுத்து வச்சவள்.

0: பாட்டியம்ம வந்ததுக்கு அப்புறம் பூந்திய போட நாட்டியா? அண்ணா அந்த டக்கர்
1: என்னாச்சு சுபு, சொல்லடா சீக்கிரம்.
2: கீழே வீட்டு நீதான் சதிச்சதாண்ணா. லாச்சி அவன காஃபி கொண்டு வரும்போது காலை தண்ணி வார்பில் இருக்கிற சூடான நெய்யில் கமிழ்ந்து கையை குத்துதான் வீண்டது.
1: ஓ கடவுளே,
3: என்னோட அவசரம் தான். நான் அப்பவே சொன்னதில்லையா, பார்த்து போனும் பார்த்து போகணும்.
1: யாரு லட்சுமியா தொட வேணா? சுப்பு
2: போனா
1: கொஞ்சம் தேன் கொண்டு வரா, ஒரு முழு சேலையும். யோ அறிவு கேட்டவன, லட்சுமியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேணாமா? அதுக்காக எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சேலை வேணும். நம்ம கையால் அவளை பிடிக்க முடியாது. அதுல போட்டுதான் அவளை கொண்டு போறோம், தெரிஞ்சுதா?
2: சரி
1: சரி போ. சேது சேது, அழாதடா, கவலைப்படாத, நான் இருக்குல்ல. சேது எல்லாம் பார்த்துக்கலாட்டியா, ஒன்னும் வரப்போகிறது இல்லை உனக்கு. நான் இருக்கல,
3: தெரியும் சுத்த.

0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுது.
1: பேசாம இடி செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த இந்த ரத்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனதில் சொல்லுது. அண்ணா
1: தெரியும்
0: ஆனந்தன்
1: சேது சேது சேது போயிட்டியா சேது போயிட்டியா.